0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாகாய நையா, சந்திரஜோதி ராகம், Adi Thalam, Tyagarajar Keertane.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by G. Shrikant. He begins with Bagaya Naya in Rag Chandrajyoti, set to Adi Thal, a composition by Tyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரி நின்னே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் பந்துவராளி ராகம் மிஸ்ர சாபுதாளம்.
1: You can now listen to Shankari Ninne in Raag Panthuvarali set to Mr. Chaputal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஸ்ரீகாமகோட்டி பீட்டஸ்திதே, சாவேரி ராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by G. Shrikant. He is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. G. Shrikant concludes his vocal recital with Shri Kamakoti Peetasthite in Rag Saveri set to Aditaal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஹெச் இல் நேர்கள் இதுவரை கேட்டது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by G. Shrikant. He was accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

நெக்ஸ்ட் லிசன் டு காலஹரண மேலரா இன் சுத்தசாவேரி ராகம் செட்டு ரூபகத்தாளம் தியாகய கிருதி. தருவாத காலஹரண மேலரா சுத்தசாவேரி ராகம் ரூபகத்தாளம் தியாகய கிருதி.

0: பாலயமாம் ஸ்ரீ பங்கஜநாபா. நாயகி ராகம், ரூபகதளம், கானம் ஸ்ரீ பூத்துக்கோடி கிருஷ்ணமூர்த்தி.
1: யூ வில் நவ் லிசன் டு ஸ்ரீ பூத்துக்கோடி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டரிங் பாலயமாம் ஸ்ரீ பங்கஜநாபா என் ராக் நாயகி செட்டு ரூபகதளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பஞ்சமாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ரூபகதாளம்.

ஜெயந்தி குமரேஷ் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை. தினமணி வம்ச திலக ஹரிகாம்போதி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எந்த நீ வினவின் துரா, பல்லவி சேஷையர் கீர்த்தனை, ஊர்மிகா ராகம்.

பூர்ணிகா ராகம் ஆதித்தாளம் திசு நடையில் அமைந்த பல்லவிசேஷையர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஜெயந்தி குமரேஷ் அவர்கள் பெரியசாமி தோரன் பாடலை வாசித்திருக்கிறார். முரளிதர கோபாலா, மான் ராகம் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பானது. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹீ இஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் and Tumkur Shri B. Ravishankar on the Mrudangam. Mudalil, Ganapati Enna, Venkata Dasaru Sahityam, Nata Ragam, Adi Thalam. The concert begins with Ganapati Enna, composed by Venkata Dasaru in Rag Nata, set to Adi Thal.

இனி ராம நீ சமானம் எவ்வரு தியாகராஜர் கீர்த்தனை கரஹர பிரியா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராம நீ சமானம் எவரு கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கரஹர பிரியா செட் டு தாள் ரூப.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹீ இஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் and Tumkur Shri B. Ravishankar on the Mridangam. Ini Mohana Rama Tyagarajar Kirtanai Ragam Mohanam Adi Thalam. Listen now to Mohana Rama composed by Saint Tyagaraja in Rag Mohanam set to Thal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது மைசூரியே சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹி வாஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் அண்ட் தும்கூர் ஸ்ரீ பி ரவிசங்கர் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.